0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: டாசோ, இத்தாலிய கவிஞரைவர். அந்த நாட்டின் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவரை சுற்றியிருந்த எதிரிகள் அதை தடுக்க பல முயற்சிகள் எடுத்தார்கள், பகிரங்கமான வழிகளிலே. ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்யக்கூட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவரோ தனது நண்பர்களின் நயமான கூட்டு உழைப்பால் தடைகள் பல கடந்து மன்னராகிவிட்டார். மன்னர் டாசோவிடம் அவரது நண்பர் கேட்டார், மன்னா, மன்னராகிவிட்டீர்கள். சரி, உங்களை ஒழிக்க நினைத்தவர்களை எப்படி ஒழிக்கப் போகிறீர்கள்? எப்போது ஒழிக்கப் போகிறீர்கள்? டாசோ சொன்னார், அவர்களை ஒழிக்க, பழிவாங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆம், அவர்களிடம் உள்ள ஒன்றே ஒன்றை மட்டும் ஒழித்து கட்டப் போகிறேன். ஒன்றே ஒன்றை மட்டுமா? எதை? அவர்களது உயிரையா அல்லது உடைமைகளையா? சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த இரண்டையும் இல்லை. அவர்கள் என் மீது கொண்டுள்ள பகைமை மனப்பான்மையை ஒழித்து கட்டப் போகிறேன். தொடர்ந்தார், அவர்களை எனது நண்பர்களாக்கிக் கொள்ளப் போகிறேன். பெரியோருக்கு அழகு பெருந்தன்மை, பெருந்தன்மைக்கு அழகு மன்னிப்பு. எதிரிகளை இப்படி அன்பை வைத்தும் சூறையாடலாம், பாசத்தை வைத்தும் பந்தாடலாம். ஆம், சிலுவையில் தொங்கியபடி மன்னித்தும் மனிதத்திற்கு மகுடம் சூட்டலாம்.
2: விவிலிய தேடல்கள்

ஆண்டவரே சொல்லே, எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வழக்கமாக திருப்பாடல்களில் இருந்துதான் நமக்கு பதிலுரை பாடல் தரப்படும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய பதிலுரை பாடலானது குறிப்பேடுகள் முதல் புத்தகம் 29 அதிகாரம் 10 முதல் 12 முடிய ஆகிய இறை வசனங்கள் பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே என்கின்ற பதிலுரையோடு இன்றைய திருப்பாடல் தொடங்குகிறது. இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாமுவேல் 2:7 அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். தாவீது அரசர் எருசலேமை கைப்பற்றிய பிறகு பாலா யூதா என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆடல் பாடல்களோடும் நடனத்தோடும் மிகப்பெரிய ஒரு பேரணியாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவரின் திருப்பேழை எருசலேமை அடைகிறது. ஆனால் ஆண்டவருக்கான ஆலயம் இல்லை. ஆண்டவருக்கு தான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். எனவே நாத்தான் இறைவாக்கினர் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ள அவர் ஆசிக்கிறார். நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு கடவுளின் செய்தி வருகிறது. தாவீது அல்ல, மாறாக அவருடைய மகன் சாலமோன் தான் இறைவனுக்கான ஆலயத்தை கட்டி எழுப்பப் போகிறவர். இந்த சாலமோனுக்கு இறைவன் தாமே தந்தையாக இருக்க போகிறார். சாலமோன் அவருடைய மகனாக இருப்பார். இதன் வழியாக தாவீதின் வழிமரபின் அரசாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற வாக்குறுதி தாவீதுக்கு தரப்படுகிறது. தாவீதோடு இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இந்த பின்னணியில் தான் இன்றைய நாளுக்கான முதல் வாசகமும் இன்றைய பதிலுரை பாடலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவையாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு இறுதி பிரியாவிடை வார்த்தைகளை சொல்கிறார். இன்றைய பதிலுரை பாடலிலே இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக பொன்னும் பொருளுமாக காணிக்கைகளை வாரி வழங்குகிறார்கள். எல்லாவற்றையும் பார்க்கிற தாவீது மகிழ்ந்து போகிறார். இறைவனுடைய அரும்பெரும் காரியங்களை நினைத்து புகழ்ந்து இறைவனை பாடுகிறார். இந்த விண்ணும் மண்ணும் அதிலுள்ள யாவும் ஆண்டவருடையவை. இந்த அரசாட்சி ஆண்டவருக்குரியது. ஆண்டவரே தலைவர், அவரே ஆட்சி செய்பவர், ஆண்டவரே வெற்றியை தருபவர், ஆண்டவரே மாட்சிக்கு உரியவர் என்று ஆண்டவருடைய சிறப்பை, ஆண்டவருடைய புகழ்ச்சியை, ஆண்டவருடைய மாபெரும் கருணையை நினைந்து தாவீது இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். தன்னுடைய வாழ்வின் எளிமை நிலையை என்றும் மறந்து போனவர் அல்ல தாவீது. பெத்லகேம் கிராமத்தில் ஒரு எளிய ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக இருந்த தன்னை இஸ்ரேல் மக்களின் அரசனாக ஆண்டவர்தாமே உயர்த்தி இருக்கிறார் என்பதை தாவீது என்றும் நினைவில் கொண்டிருந்தார். எனவேதான் இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும் ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து நடனமாடி இறைவனை புகழ்வதற்கும் தான் தவறுகள் செய்கின்ற போது, பாவங்கள் புரிகின்ற போது தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்பதில் என்றும் தயங்கியவர் அல்ல தாவீது. தான் அரசன் என்கின்ற ஒரு இருமாப்பு அகந்தை அவரிடம் என்றுமே இருந்ததில்லை. ஆண்டவர் முன்னால் தான் ஒன்றுமில்லை, தான் எளியவன் என்பதை தாவீது என்றும் உணர்ந்திருந்தார். தாவீது இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார். இறைவன் முன்னால் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதில் என்றும் தயங்காதிருந்தார். அவருடைய இந்த தாழ்ச்சியும் அவருடைய இந்த எளிமையும் தான் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை அவருக்கு தருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. ஆண்டவரே சொல்லி எனக்கு அருமையானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலின் பின்னணியிலே நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய அகந்தையை அகற்றி, கர்வத்தை நீக்கி, ஆணவத்தை களைந்து ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, ஆண்டவர் முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்கின்ற போது, நம்முடைய தவறுகளுக்காக அவரிடம் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்ற போது தாவீது போலவே நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கும் புழிய இறைவன் காத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு தருகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தாவீது வழியாக எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த அருமையான செய்திக்காக நன்றி சொல்கிறோம்.
எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற போது, ஆணவத்தை அகற்றி விடுகின்ற போது, எங்களுடைய கர்ப்பத்தை களைந்து விடுகிற போது, உம்முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, உம்முன்னால் நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, நீர் எங்களை ஆசீர்வதிக்கு எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வின் நிகழ்வுகளிலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.

0: செய்திகள்.
1: நூலகம் என்பது வெறுமனே நூல்கள் நிறைந்த அமைதியான இடம் மட்டுமல்ல என்றும், நூல்கள் உண்மையை தேடுவதற்கான ஆர்வத்தை தூண்டுகின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். செப்டம்பர் 14 திங்களன்று வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகத்திற்கும் அப்போஸ்தலிக்க நூலகத்திற்கும் சென்று AQVA பேரழிவும் வியப்பும் என்ற கண்காட்சியை தொடங்கி வைத்து அந்நிறுவனங்களின் பணியாளர்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பண்பாடு, வரலாறு, அறிவு ஆகியவற்றை பாதுகாத்து வளர்ப்பதன் வழியாக திரு அவைக்கும் மனிதகுலத்திற்கும் அவை ஆற்றி வரும் பணியை பாராட்டினார். புனித அகுஸ்தினார் புனித பவுலின் திருமுகத்தை வாசித்ததன் வழியாக திருவிவிலியத்தை மேலும் ஆழமாக தேடிச் சென்றதை இதற்கு எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கடந்த காலத்திற்கு உண்மையுடன் இருப்பதோடு நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான புதிய வழிகளையும் கண்டறியுமாறு நூலகம் மற்றும் காப்பக பணியாளர்களை கேட்டுக்கொண்டார். அப்போஸ்தலிக்க நூலகத்தை துடிக்கும் இதயம் என்று வர்ணித்த திருத்தந்தை, அமைதியான முறையில் ஆய்வு செய்வதும் உலகை நோக்கி திறந்த மனதுடன் செயல்படுவதும் அதன் இரு முக்கிய இயக்கங்கள் என்று விளக்கினார். நூலகத்தின் அரிய பொக்கிஷங்களை எண்ணிமயமாக்கல் மற்றும் இணையவழி அணுகல் மூலம் பொதுமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் வழங்குவதோடு மக்கள் நேரடியாக நூலகத்திற்கு வந்து ஆய்வுகள் செய்வதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய திருத்தந்தை, ஏனெனில் நூலகம் என்பது உறவுகள், கருத்து பரிமாற்றம் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இடமாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டார்.
0: வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகம் மற்றும் அப்போஸ்தலிக்க நூலகத்தை விரிவுபடுத்துவதற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக வத்திக்கான் நகர அரசு பகுதியில் கூடுதல் இடத்தை ஒதுக்கீடு செய்வதோடு புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமது திருத்தந்தையின் எழுத்துப்பூர்வ ஆணையில் கடந்த பல 10 திருப்பிடத்தின் நூல் சேகரிப்புகளும் ஆவணப்பதிவுகளும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதால் தற்போதுள்ள இடவசதிகள் போதுமானதாக இல்லை என்று திருத்தந்தை விளக்கியுள்ளார். விரிவாக்கத்திற்காக ரோமையில் லாத்தரன் நிர்வாகத்திற்கு சொந்தமான ஒரு பகுதியை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டிருந்தார். எனினும் வத்திக்கான் நகர அரசு பகுதியில் புதிய இடவசதிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது உருவாகியுள்ளதால் அவை பல்வேறு காரணங்களுக்காக சிறந்ததாக இருப்பதாக திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இதன்படி ஃபவுண்டோனா டெல் ஆட்டோ பார்க்கோ எனப்படும் பகுதியையும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளையும் அப்போஸ்தலிக்க ஆணவ காப்பகம் மற்றும் நூலகத்திற்காக ஒதுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். நவீன கட்டடக்கலை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளுக்கு ஏற்ப புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய கட்டடத்தின் இடவசதி காப்பகத்திற்கும் நூலகத்திற்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். மேலும் ஒரு பகுதி வத்திக்கான் நகர அரசின் பிற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக வத்திக்கான் கருவி அறக்கட்டளை ஒன்றை நிறுவவும் திருத்தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்.
1: கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 அறிமுகப்படுத்திய ஊதிய குறைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ரத்து செய்துள்ளார். இம்முடிவு 2026 செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய திருத்தந்தையின் தனிப்பட்ட ஆணை மொத்தோ ப்ரோபியோ மூலம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற ஆணையில் இடம்பெற்றிருந்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கர்தினால்கள், திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள், செயலாளர்கள், திருநிலையினர் குழாம் மற்றும் துறவரத்தார் ஆகியோருக்கான ஊதிய குறைப்பும், 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வின் இடைநிறுத்தமும் முடிவுக்கு வருகின்றன. 2021 நடவடிக்கைகளின்படி ரோமை திருஅவை நிர்வாகத்தில் பணியாற்றிய கர்தினால்களின் ஊதியம் 10 குறைக்கப்பட்டது. திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு 8 அருள்பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாருக்கு 3 ஊதிய குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கான 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வும் இடைநிறுத்தப்பட்டது.
0: சமூக ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் ஆசிய கண்டத்தின் கத்தோலிக்கர்கள் தங்கள் எண்ணிம உள்ளடக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சான்றுகளாக வளர திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கெய்சன் நகரில் உள்ள ரேடியோ வெரிதாஸ் ஆசியா வளாகத்தில் செப்டம்பர் 10 முதல் 13 இடம்பெற்ற முதல் ஆசிய கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கிய தனது செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறியுள்ளார். ஆசிய கண்டத்தின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர்கள், தகவல் தொடர்பு நிபுணர்கள், படைப்பாளர்கள் மற்றும் ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் கத்தோலிக்கர்கள் ஆகியோர் பங்கேற்ற இந்த மாநாட்டிற்கு திருப்பிட செயலர் கர்தினால் பியாத்ரோ பரோலின் அவர்கள் மூலம் திருத்தந்தை தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: டாசோ, இத்தாலிய கவிஞர். இவர் அந்த நாட்டின் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவரை சுற்றியிருந்த எதிரிகள் அதை தடுக்க பல முயற்சிகள் எடுத்தார்கள், பகிரங்கமான வழிகளிலே. ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்யக்கூட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவரோ தனது நண்பர்களின் நயமான கூட்டு உழைப்பால் தடைகள் பல கடந்து மன்னராகிவிட்டார். மன்னர் டாசோவிடம் அவரது நண்பர் கேட்டார், மன்னா, மன்னராகிவிட்டீர்கள், சரி, உங்களை ஒழிக்க நினைத்தவர்களை எப்படி ஒழிக்கப் போகிறீர்கள், எப்போது ஒழிக்கப் போகிறீர்கள்? டாசோ சொன்னார், அவர்களை ஒழிக்க, பழிவாங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆம், அவர்களிடம் உள்ள ஒன்றே ஒன்றை மட்டும் ஒழித்து கட்டப் போகிறேன். ஒன்றே ஒன்றை மட்டுமா? எதை? அவர்களது உயிரையா அல்லது உடைமைகளையா? சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த இரண்டையும் இல்லை. அவர்கள் என் மீது கொண்டுள்ள பகைமை மனப்பான்மையை ஒழித்து கட்டப் போகிறேன். தொடர்ந்தார், அவர்களை எனது நண்பர்களாக்கிக் கொள்ளப் போகிறேன். பெரியோருக்கு அழகு பெருந்தன்மை, பெருந்தன்மைக்கு அழகு மன்னிப்பு. எதிரிகளை இப்படி அன்பை வைத்தும் சூறையாடலாம், பாசத்தை வைத்தும் பந்தாடலாம். ஆம், சிலுவையில் தொங்கியபடி மன்னித்தும் மனிதத்திற்கு மகுடம் சூட்டலாம்.
2: விவிலிய தேடல்கள்

ஆண்டவரே சொல்ல. எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வழக்கமாக திருப்பாடல்களில் இருந்துதான் நமக்கு பதிலுரை பாடல் தரப்படும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இன்றைய பதிலுரை பாடலானது குறிப்பேடுகள் முதல் புத்தகம் 29 அதிகாரம் 10 முதல் 12 முடிய ஆகிய இறை வசனங்கள் பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே என்கின்ற பதிலுரையோடு இன்றைய திருப்பாடல் தொடங்குகிறது. இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாமுவேல் 2:7 அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். தாவீது அரசர் எருசலேமை கைப்பற்றிய பிறகு பாலா யூதா என்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆடல் பாடல்களோடும் நடனத்தோடும் மிகப்பெரிய ஒரு பேரணியாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவரின் திருப்பேழை எருசலேமை அடைகிறது. ஆனால் ஆண்டவருக்கான ஆலயம் இல்லை. ஆண்டவருக்கு தான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். எனவே நாத்தான் இறைவாக்கினர் வழியாக இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ள அவர் ஆசிக்கிறார். நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு கடவுளின் செய்தி வருகிறது. தாவீது அல்ல, மாறாக அவருடைய மகன் சாலமோன் தான் இறைவனுக்கான ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறவர். இந்த சாலமோனுக்கு இறைவன் தாமே தந்தையாக இருக்க போகிறார். சாலமோன் அவருடைய மகனாக இருப்பார். இதன் வழியாக தாவீதின் வழிமரபின் அரசாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்ற வாக்குறுதி தாவீதுக்கு தரப்படுகிறது. தாவீதோடு இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இந்த பின்னணியில் தான் இன்றைய நாளுக்கான முதல் வாசகமும் இன்றைய பதிலுரை பாடலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவையாக இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு இறுதி பிரியாவிடை வார்த்தைகளை சொல்கிறார். இன்றைய பதிலுரை பாடலிலே இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக பொன்னும் பொருளுமாக காணிக்கைகளை வாரி வழங்குகிறார்கள். எல்லாவற்றையும் பார்க்கிற தாவீது மகிழ்ந்து போகிறார். இறைவனுடைய அரும்பெரும் காரியங்களை நினைத்து புகழ்ந்து இறைவனை பாடுகிறார். இந்த விண்ணும் மண்ணும் அதிலுள்ள யாவும் ஆண்டவருடையவை. இந்த அரசாட்சி ஆண்டவருக்குரியது. ஆண்டவரே தலைவர், அவரே ஆட்சி செய்பவர், ஆண்டவரே வெற்றியை தருபவர், ஆண்டவரே மாட்சிக்கு உரியவர் என்று ஆண்டவருடைய சிறப்பை, ஆண்டவருடைய புகழ்ச்சியை, ஆண்டவருடைய மாபெரும் கருணையை நினைந்து தாவீது இறைவனை புகழ்ந்து பாடுகிறார். தன்னுடைய வாழ்வின் எளிமை நிலையை என்றும் மறந்து போனவர் அல்ல தாவீது. பெத்தலகேம் கிராமத்திலே ஒரு எளிய ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக இருந்த தன்னை இஸ்ரேல் மக்களின் அரசனாக ஆண்டவதாமே உயர்த்தி இருக்கிறார் என்பதை தாவீது என்றும் நினைவில் கொண்டிருந்தார். எனவேதான் இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும், ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து நடனமாடி இறைவனை புகழ்வதற்கும், தான் தவறுகள் செய்கின்ற போது, பாவங்கள் புரிகின்ற போது, தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்பதில என்றும் தயங்கியவரல்ல தாவீது. தான் அரசன் என்கின்ற ஒரு இருமாப்பு, அகந்தை அவரிடம் என்றுமே இருந்ததில்லை. ஆண்டவர் முன்னால் தான் ஒன்றுமில்லை, தான் எளியவன் என்பதை தாவீது என்று உணர்ந்திருந்தார். தாவீது இறைவன் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டார். இறைவன் முன்னால் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதில என்றும் தயங்காதிருந்தார். அவருடைய இந்த தாழ்ச்சியும் அவருடைய இந்த எளிமையும் தான் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை அவருக்கு தருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. ஆண்டவரே சொல்ல, எனக்கு அருமையானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலின் பின்னணியிலே நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய அகந்தையை அகற்றி, கர்வத்தை நீக்கி, ஆணவத்தை களைந்து ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, ஆண்டவர் முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்கின்ற போது, நம்முடைய தவறுகளுக்காக அவரிடம் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்ற போது, தாவீது போலவே நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கும் புழிய இறைவன் காத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு தருகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தாவீது வழியாக எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த அருமையான செய்திக்காக நன்றி சொல்கிறோம்.
எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற போது, ஆணவத்தை அகற்றி விடுகின்ற போது, எங்களுடைய கர்ப்பத்தை களைந்து விடுகிற போது, உம்முன்னால் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, உம்முன்னால் நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, நீர் எங்களை ஆசீர்வதிக்கு எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வின் நிகழ்வுகளிலே உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.

0: செய்திகள்.
1: நூலகம் என்பது வெறுமனே நூல்கள் நிறைந்த அமைதியான இடம் மட்டுமல்ல என்றும், நூல்கள் உண்மையை தேடுவதற்கான ஆர்வத்தை தூண்டுகின்றன என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். செப்டம்பர் 14 திங்களன்று வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகத்திற்கும் அப்போஸ்தலிக்க நூலகத்திற்கும் சென்று AQVA பேரழிவும் வியப்பும் என்ற கண்காட்சியை தொடங்கி வைத்து அந்நிறுவனங்களின் பணியாளர்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பண்பாடு, வரலாறு, அறிவு ஆகியவற்றை பாதுகாத்து வளர்ப்பதன் வழியாக திரு அவைக்கும் மனிதகுலத்திற்கும் அவை ஆற்றி வரும் பணியை பாராட்டினார். புனித அகுஸ்தினார் புனித பவுலின் திருமுகத்தை வாசித்ததன் வழியாக திருவிவிலியத்தை மேலும் ஆழமாக தேடிச் சென்றதை இதற்கு எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கடந்த காலத்திற்கு உண்மையுடன் இருப்பதோடு நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான புதிய வழிகளையும் கண்டறியுமாறு நூலகம் மற்றும் காப்பக பணியாளர்களை கேட்டுக்கொண்டார். அப்போஸ்தலிக்க நூலகத்தை துடிக்கும் இதயம் என்று வர்ணித்த திருத்தந்தை, அமைதியான முறையில் ஆய்வு செய்வதும் உலகை நோக்கி திறந்த மனதுடன் செயல்படுவதும் அதன் இரு முக்கிய இயக்கங்கள் என்று விளக்கினார். நூலகத்தின் அரிய பொக்கிஷங்களை எண்ணிமயமாக்கல் மற்றும் இணையவழி அணுகல் மூலம் பொதுமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் வழங்குவதோடு மக்கள் நேரடியாக நூலகத்திற்கு வந்து ஆய்வுகள் செய்வதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய திருத்தந்தை, ஏனெனில் நூலகம் என்பது உறவுகள், கருத்து பரிமாற்றம் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இடமாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டார்.
0: வத்திக்கான் அப்போஸ்தலிக்க ஆவண காப்பகம் மற்றும் அப்போஸ்தலிக்க நூலகத்தை விரிவுபடுத்துவதற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக வத்திக்கான் நகர அரசு பகுதியில் கூடுதல் இடத்தை ஒதுக்கீடு செய்வதோடு புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமது திருத்தந்தையின் எழுத்துப்பூர்வ ஆணையில் கடந்த பல 10 திருப்பிடத்தின் நூல் சேகரிப்புகளும் ஆவணப்பதிவுகளும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதால் தற்போதுள்ள இடவசதிகள் போதுமானதாக இல்லை என்று திருத்தந்தை விளக்கியுள்ளார். விரிவாக்கத்திற்காக ரோமையில் லாத்தரன் நிர்வாகத்திற்கு சொந்தமான ஒரு பகுதியை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டிருந்தார். எனினும் வத்திக்கான் நகர அரசு பகுதியில் புதிய இடவசதிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது உருவாகியுள்ளதால் அவை பல்வேறு காரணங்களுக்காக சிறந்ததாக இருப்பதாக திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இதன்படி ஃபவுண்டோனா டெல் ஆட்டோ பார்க்கோ எனப்படும் பகுதியையும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளையும் அப்போஸ்தலிக்க ஆணவ காப்பகம் மற்றும் நூலகத்திற்காக ஒதுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். நவீன கட்டடக்கலை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளுக்கு ஏற்ப புதிய கட்டடம் ஒன்றை அமைக்கவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதிய கட்டடத்தின் இடவசதி காப்பகத்திற்கும் நூலகத்திற்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். மேலும் ஒரு பகுதி வத்திக்கான் நகர அரசின் பிற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக வத்திக்கான் கருவி அறக்கட்டளை ஒன்றை நிறுவவும் திருத்தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்.
1: கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 அறிமுகப்படுத்திய ஊதிய குறைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ரத்து செய்துள்ளார். இம்முடிவு 2026 செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய திருத்தந்தையின் தனிப்பட்ட ஆணை மொத்தோ ப்ரோபியோ மூலம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர் என்ற ஆணையில் இடம்பெற்றிருந்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கர்தினால்கள், திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள், செயலாளர்கள், திருநிலையினர் குழாம் மற்றும் துறவரத்தார் ஆகியோருக்கான ஊதிய குறைப்பும், 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வின் இடைநிறுத்தமும் முடிவுக்கு வருகின்றன. 2021 நடவடிக்கைகளின்படி ரோமை திரு அவை நிர்வாகத்தில் பணியாற்றிய கர்தினால்களின் ஊதியம் 10 குறைக்கப்பட்டது. திருப்பிடத்துறைகளின் தலைவர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு 8 அருள்பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாருக்கு 3 ஊதிய குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கான 2 ஒருமுறை வழங்கப்படும் பணிமூப்பு ஊதிய உயர்வும் இடைநிறுத்தப்பட்டது.
0: சமூக ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் ஆசிய கண்டத்தின் கத்தோலிக்கர்கள் தங்கள் எண்ணிம உள்ளடக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சான்றுகளாக வளர திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கெய்சன் நகரில் உள்ள ரேடியோ வெரிதாஸ் ஆசியா வளாகத்தில் செப்டம்பர் 10 முதல் 13 இடம்பெற்ற முதல் ஆசிய கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கிய தனது செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறியுள்ளார். ஆசிய கண்டத்தின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட கத்தோலிக்க எண்ணிம மறைபரப்பாளர்கள், தகவல் தொடர்பு நிபுணர்கள், படைப்பாளர்கள் மற்றும் ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்தும் கத்தோலிக்கர்கள் ஆகியோர் பங்கேற்ற இந்த மாநாட்டிற்கு திருப்பிட செயலர் கர்தினால் பியாத்ரோ பரோலின் அவர்கள் மூலம் திருத்தந்தை தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: இந்த உலகிலே வாழ்கின்ற மனிதருக்கு மத்தியிலே வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் பாராட்டுவது மலிந்து கிடக்கின்றன. நிறத்தின் அடிப்படையிலே, ஒருவருடைய மொழியின் அடிப்படையிலே, அவர்கள் உடுத்துகின்ற உடைகளின் அடிப்படையிலே, இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக ஒருவரை உயர்த்தியும் இன்னொருவரை தாழ்த்தியும் பார்க்கின்ற பேசுகின்ற ஒரு நடைமுறை இன்று உலகிலே நிறைய இருக்கிறது. இது மிக தவறானது. இதை குறித்து இதோ வில்லியம் பிளேக் என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி குறிப்பிடுகிறார். மை மதர் போர் மீ இன் த சதர்ன் வில்ட் அண்ட் ஐ ஆம் பிளாக் பட் மை சோல் இஸ் ஒயிட். அதாவது, என் அன்னை என்னை தெற்கு பாலைவனத்தில் பெற்றெடுத்தார், ஆகவே நான் கருப்பாக இருக்கின்றேன், ஆனால் என் ஆன்மா வெண்மையாகவே இருக்கிறது. உலகிலே மனிதர்களுடைய நிறத்தை பொறுத்து இவர்கள் கருப்பர்கள், இவர்கள் வெள்ளையர்கள் என்று சொல்லி வித்தியாசம் பார்ப்பது வரலாறு முழுவதும் பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக நாம் கண்டு அனுபவித்த ஒன்று. ஆனால் இதோ வில்லியம் பிளேக் அழகாக சொல்லுகிறார், உன்னுடைய நிறம் எப்படியோ இருக்கலாம், ஆனால் உனது ஆன்மா அப்படி என்றால் உனது மனித தன்மை அது வெண்மையாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த வாக்கியத்தை உணர்ந்து நம்மிடையே மொழி, இனம், மற்ற எந்த அடிப்படையிலும் மனிதர்களிடத்திலே நாம் பாகுபாடு காட்டாமல் எல்லாமே சிறந்தவர்கள், எல்லாருமே வெண்மையானவர்கள், எல்லாருமே வெண்மையான ஆன்மா கொண்டிருப்பவர்கள் என்று ஏற்று வாழ நாம் தயாரா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 16 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுசங்கத்தின் முக்கிய ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
2: கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்துப் பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
1: இறைவார்த்தை வாசிப்புக்குப் பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையைத் தொடங்கினார்.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மனித சமூகத்திற்கு 2 அத்தியாயத்தை அர்ப்பணிக்கும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு மனிதர்களுக்கு இடையிலான உறவுகள் பெருகி வருகிறது என்பது இன்றைய உலகின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் என்று எடுத்துரைக்கிறது. எனினும் இந்த யதார்த்தம் மனிதர்களின் சமூகத்தில் இன்னும் ஆழமாக நிறைவை பெற வேண்டும். அதற்கு அவர்களின் முழுமையான ஆன்மீக மாண்புக்கு ஒருவர் மற்றொருவர் காட்டும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையை செலுத்துதல் இன்றியமையாததாகும். இன்றைய காலத்தில் இந்த கருத்துக்கள் மேலும் அவசர தேவையாகியுள்ளன. ஒருபுறம் தொழில்நுட்ப வளர்ச்சி, வெகுஜன ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் ஆகியவற்றின் பரவல், செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டு அதிகரித்து வருதல் ஆகியவை புதிய வாய்ப்புகளை திறந்து தடைகளையும் தொலைவுகளையும் அகற்றி வருகின்றன. மறுபுறம் மனிதர்களுக்கு இடையிலான உறவுகள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மேலும் மேலும் மெய்நிகர் வடிவம் பெற்று வருகின்றன. மேலும் மனித மனசான்றுக்கு மட்டுமே ஊறிய முடிவுகளை அல்காரி தடங்களிடம் ஒப்படைப்பதற்கு நாம் பழகிவிடும் ஆபத்தும் உள்ளது. எனவே சமூக உறவுகள் உண்மையான ஆழத்தையும் தனிப்பட்ட பரிமாணத்தையும் கொண்டிருப்பதை உறுதி செய்வது கிறிஸ்தவ சமூக வழங்க விரும்பும் முக்கியமான பங்களிப்பாகும். கடவுளின் படைப்பு திட்டத்திலிருந்து வழிகாட்டுதலையும் வலிமையையும் பெறுமாறு திருச்சங்கம் நம்மை அழைக்கிறது. கடவுள் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே குடும்பமாக இருந்து ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக நடத்த வேண்டும் என்று விரும்பினார். எனவே இறைவனையும் அயலானையும் அன்பு செய்வதே முதல் மற்றும் மிகப்பெரிய கட்டளையாகும். இந்த கட்டளை கிறிஸ்துவில் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மனிதனின் நிறைவுக்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக கருதுவதோ அல்லது ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரித்து பார்ப்பதோ அவற்றின் நோக்கத்தையே சிதைத்துவிடும். அண்மைக்கால வரலாறு உட்பட வரலாறே இதனை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே 2 வத்திக்கான் திருச்சங்க தந்தையர்களுடன் இணைந்து நாம் ஒருபோதும் சோர்வின்றி மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். மனிதர் தனது இயல்பின்படி சமூக வாழ்வை தவிர்க்க முடியாதவர். எனவே அனைத்து சமூக அமைப்புகளும் மனிதரே தொடக்கமாகவும் மையமாகவும் இறுதி நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இந்த கண்ணோட்டத்தில் உலகிலுள்ள மனிதர்கள் மற்றும் மக்களினங்களின் வேறுபாடுகளை ஆபத்தாகவோ அச்சுறுத்தலாகவோ கருதக்கூடாது என்று மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. மாறாக அவை ஒருவர் மற்றவரை வலுப்படுத்துவதற்கும் வளர்ச்சி அடைவதற்குமான வாய்ப்புகளாக கருதப்பட வேண்டும். சில நேரங்களில் வன்முறையாக மாறும் எதிர்ப்பு மனப்பான்மை பாவத்தின் வலிமையின் விளைவாகும். அது அனைத்து நிலைகளிலும் மனிதர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் பாதித்து அழிவையும் மரணத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே மனித உடலின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு இடையே காணப்படுவது போல ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் பராமரித்தல் ஆகிய பண்புகளுக்கு நாம் மேலும் மேலும் நம்மை திறந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இந்த ஆவணம் பொதுநலம் என்பதற்கும் சுருக்கமான விளக்கத்தை வழங்குகிறது. சமூக வாழ்வின் அத்தகைய நிலைமைகளின் தொகுப்பே பொதுநலம். அவை தனிநபர்களும் குழுக்களும் தங்களது நிறைவை மேலும் முழுமையாகவும் விரைவாகவும் அடைய உதவுகின்றன என்று அது நினைவூட்டுகிறது. அதேவேளையில் மக்களினங்களுக்கு இடையிலான ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் நிலையை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு குழுவும் பிற குழுக்களின் தேவைகளையும் நியாயமான எதிர்பார்ப்புகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குடும்பத்தின் பொது நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் திருச்சங்க தந்தையர்கள் மிகவும் அவசரமான நடைமுறை விளைவுகள் சிலவற்றையும் சுட்டிக்காட்டுகின்றனர். முதலாவதாக, மனித மாண்புக்கு மரியாதை அளிப்பதாகும். இவ்வாறு கூறுகிறது: வாழ்வுக்கு எதிரான அனைத்தும் எந்தவொரு வகையான கொலையும் இனப்படுகொலையும் கருக்கலைப்பும் கருணைக்கொலையும் தன்னார்வ தற்கொலையும் மனிதரின் உடல் மற்றும் மன ஒருமைப்பாட்டை மீறுகின்றன. அனைத்தும் உடல் உறுப்புகளை சிதைத்தல், உடலுக்கும் மனதிற்கும் அளிக்கப்படும் சித்திரவதைகள், உளவியல் ரீதியான கட்டாயப்படுத்தல்கள், மனித மாண்பை அவமதிக்கும் அனைத்தும் மனிதாபிமானமற்ற வாழ்க்கை நிலைமைகள், தன்னிச்சையான சிறைவாசம், நாடு கடத்தல், அடிமைதனம், விபச்சாரம், பெண்கள் மற்றும் இளைஞர்களை விற்பனை செய்தல், மேலும் தொழிலாளர்கள் சுதந்திரமான மற்றும் பொறுப்புள்ள மனிதர்களாக அல்லாமல் வெறும் லாபம் ஈட்டும் கருவிகளாக நடத்தப்படும் இழிவான பணிச்சூழல்கள், இவை அனைத்தும் இது போன்ற பிற செயல்களும் நிச்சயமாக வெக்கக்கீடானவையாகும். இரண்டாவதாக, நமக்கு எதிராக இருப்பவர்களிடமும் நம்மிடம் மாறுபட்ட சிந்தனை மற்றும் செயல்பாட்டு முறைகளை கொண்டவர்களிடமும் மரியாதையும் அன்பும் காட்ட வேண்டும். மூன்றாவதாக, அனைத்து மனிதர்களும் அடிப்படையில் சமமானவர்கள் என்ற உண்மை சமூக நீதியை வலியுறுத்துகிறது. ஆவணம் கூறுகிறது: பாலினம், இனம், நிறம், சமூக நிலை, மொழி அல்லது சமயம் ஆகியவற்றின் அடிப்படையில் சமூக அல்லது பண்பாட்டு தளங்களில் மனிதரின் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக செய்யப்படும் எந்தவொரு பாகுபாடும் கடந்து செல்லப்பட்டு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். ஏனெனில் அது இறை திட்டத்திற்கு எதிரானதாகும். இறுதியாக, தனி மனிதவாத மனப்பான்மையை கடந்து பொறுப்புடனும் பங்கேற்புடனும் செயல்படுமாறு திருச்சங்க தந்தையர்கள் நம்மை அழைக்கின்றனர். அன்பான சகோதர சகோதரிகளே, மனித குலத்தை மனிதர்களின் சமூகமாக காணும் இந்த கண்ணோட்டம் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் நமக்கு விட்டுச் சென்ற விலைமதிப்பற்ற மரபாகும். மனித மாண்பு, சமூக நீதி, பொது நலத்தை உருவாக்குவதில் சுதந்திரமான பங்கேற்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இன்றைய சமூகம் மற்றும் அரசியல் திட்டங்களை பொறுப்புடன் மதிப்பீடு செய்வதற்கான தனிப்பட்ட மற்றும் சமூக பகுத்தறிதலை மேற்கொள்ள இது நம் அனைவருக்கும் உதவுகிறது. ஏனெனில் மனித குலத்தின் எதிர்காலம் ஒவ்வொருவரும் இறைவனுடன் சகோதர சகோதரிகளுடனும் இணைந்து மேலும் மனித நேயமிக்க உலகை கட்டியெழுப்புவதில் காட்டும் அர்ப்பணிப்பை பொறுத்தே அமைகிறது. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
3: செய்திகள். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் எழுதிய அருளின் கீழ் சுதந்திரம் என்னை உருவாக்கிய ஆன்மீக மரபை பற்றிய சிந்தனைகள் என்ற நூலின் ஆங்கில பதிப்பு செப்டம்பர் 15 அமெரிக்கா, ஐக்கிய இராச்சியம், ஆஸ்திரேலியா மற்றும் காமன்வெல்த் நாடுகளில் வெளியிடப்பட்டது. திருத்தந்தை அவர்கள் புனித அகுஸ்தினார் துறவர சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் வழங்கிய மறையுரைகள், உரைகள் மற்றும் தனிப்பட்ட எழுத்துக்களை இந்நூல் ஒருங்கிணைக்கிறது. தனது ஆன்மீக வாழ்விலும் உலகை பற்றிய தமது பார்வையிலும் புனித அகுஸ்தினார் தமது ஆன்மீக தந்தை என திருத்தந்தை குறிப்பிடுபவர் எவ்வாறு தாக்கம் செலுத்தினார் என்பதையும் இந்நூல் வெளிப்படுத்துகிறது. அமெரிக்காவில் இமேஜ் புக்ஸ் நிறுவனமும், ஐக்கிய இராச்சியம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் நிறுவனமும் இந்நூலை வெளியிட்டுள்ளன. திருத்தந்தை அவர்கள் புனித அகுஸ்தினாரின் துறவர சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தையும் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தையும் ஆவார். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிந்தைய சூழல், அரசியல் சித்தாந்தங்கள், வறுமை மற்றும் மனித உரிமைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்த அவரது சிந்தனைகளையும் இந்நூல் கொண்டுள்ளது. சமூகம், ஒருமைப்பாடு மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கான சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட வாழ்வு பார்வையையும் இது எடுத்துரைக்கிறது. இந்நூலின் மூல இத்தாலிய பதிப்பு லிபேரி சோட்டா லா கிராசியா என்ற தலைப்பில் திருப்பீட வெளியீட்டு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது.
4: அணுசக்தி தொழில்நுட்பத்தை பொறுப்புடனும் அமைதியான நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததுடன், அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகள் அணு ஆயுதங்களை பெறுவதில்லை என்ற தங்களது உறுதிப்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலக்கர் அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 15 செவ்வாயன்று வியன்னாவில் இடம்பெற்ற அனைத்துலக அணுசக்தி முகமையின் 70வது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய பேராயர் காலக்கர் அவர்கள், திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அணுசக்தி தொழில்நுட்பம் அமைதிக்கும் முழுமையான மனித வளர்ச்சிக்கும் பயன்படுவதை உறுதி செய்வதில் திருப்பிடம் நீண்ட காலமாக கொண்டுள்ள உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை நாடுகள் பயன்படுத்துவதற்கு உதவுவதில், குறிப்பாக அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்வதிலும், நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் அனைத்துலக அணுசக்தி முகமை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய நன்மைகள் அனைவருக்கும் நியாயமான முறையில் கிடைக்க வேண்டும் என்றும், அவை பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் இணைந்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செர்னோபில் அணு உலை விபத்தின் 40வது ஆண்டு நினைவை குறிப்பிட்ட பேராயர் காலக்கர் அவர்கள், குறிப்பாக ஆயுத மோதல்கள் நடைபெறும் காலங்களில் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுவாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்.
3: அக்குயிலியா முதும்பெரும் மறைமாவட்டத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடைக்கால விவிலியம் புதிய உயர்தர நகல் பதிப்பாக தயாரிக்கப்பட்டு வத்திக்கானில் வெளியிடப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்டுள்ள 5 தொகுதிகளில் முதலாவது தொகுதி வத்திக்கான் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள புனித 4வது பயஸ் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் திருப்பீட அறிவியல் கழகம் மற்றும் திருப்பீட சமூக அறிவியல் கழகத்திடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. ஸ்கிரிப்டோரியம் போரோ யுலியன்சே அறக்கட்டளையின் முன்னெடுப்பில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தின் கீழ் 2031வது ஆண்டுக்குள் 5 தொகுதிகளையும் மறுபதிப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. குரிசியா பேராலயத்தின் கருவூலத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் மூல கையெழுத்து பிரதி 12வது மற்றும் 13வது நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கோதி எழுத்து முறையில் எழுதப்பட்டது. பின்னர் 14வது நூற்றாண்டைச் சேர்ந்த குறிப்புகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. அக்குயிலியாவின் சமய, இலக்கிய மற்றும் பண்பாட்டு மரபுக்கான முக்கியமான சான்றாக இக்கையெழுத்து பிரதி விளங்குகிறது. இந்த நகல் பதிப்பை உருவாக்குவதில் நவீன இலக்குமுறை தொழில்நுட்பமும் பாரம்பரிய கைவினை திறனும் இணைக்கப்பட்டுள்ளன. கையெழுத்து பிரதி மிக உயர்ந்த தெளிவு திறனில் இலக்கமயமாக்கப்பட்டதுடன் அதன் தோற்றத்தையும் இயற்பியல் தன்மைகளையும் மீண்டும் உருவாக்க வரலாற்று காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், மைகள் மற்றும் வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட தோல் மற்றும் கைவினை முறையில் தயாரிக்கப்பட்ட உலோகப் பொருட்களை பயன்படுத்தி தொகுதிகள் கையால் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளன. இலக்கமுறை மறுகட்டமைப்பின் மூலம் இக்கையெழுத்து பிரதியின் வழக்கத்திற்கு மாறான கட்டமைப்பு மற்றும் அதன் சாத்தியமான தோற்றம் குறித்த புதிய ஆய்வு கேள்விகளும் எழுந்துள்ளன.
4: இளைஞர்கள் மீண்டும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் கண்டறிய திரு அவை உதவ வேண்டும் என்று பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் கெவின் ஜோசப் ஃபரில் அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 14 திங்களன்று 2027வது ஆண்டு சியோல் உலக இளையோர் நாள் விழாவிற்கான 2வது தயாரிப்பு கூட்டத்தின் தொடக்க திருப்பலை நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறிய கர்தினால் ஃபரில் அவர்கள், இன்றைய காலத்தில் பல இளைஞர்கள் குழப்பம், வெறுமை, துயரம், மனச்சோர்வு மற்றும் நம்பிக்கையின்மை போன்றவற்றை எதிர்கொள்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதார வளங்கள், மனித உத்திகள் அல்லது தொழில்நுட்பத்தின் மூலம் மீட்பு கிடைப்பதில்லை என்றும், மாறாக கிறிஸ்துவை நோக்கி திரும்பி இறைவனின் மன்னிப்பு, அன்பு மற்றும் வாழ்வை ஏற்றுக்கொள்வதன் மூலமே மீட்பு கிடைக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் சிலுவை என்பது இறைவனுக்கும் மனிதகுலத்திற்கும் இடையே ஒப்புரவை ஏற்படுத்தும் அடையாளமாகவும், மன்னிப்பு மற்றும் சகோதரத்துவத்தில் அனைவரையும் அரவணைக்கும் அடையாளமாகவும் உள்ளது என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் ஃபரில் அவர்கள், கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் வழியாக பிரிவுகள், பாரபட்சங்கள் மற்றும் பகைமை ஆகியவற்றை வெல்ல முடியும் என்பதை உலக இளையோர் நாள் விழா எடுத்துக்காட்டுகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுமாறு இளைஞர்களை ஊக்குவித்த கர்தினால் ஃபரில் அவர்கள், ஒரே ஓர் இளைஞரிடமாவது நம்பிக்கையை மீண்டும் எழுப்புவது ஒட்டுமொத்த மனிதகுலமும் ஒருபடி முன்னேறுவதற்கு உதவும் என்று வலியுறுத்தினார்.
5: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: இந்த உலகிலே வாழ்கின்ற மனிதருக்கு மத்தியிலே வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் பாராட்டுவது மலிந்து கிடக்கின்றன. நிறத்தின் அடிப்படையிலே, ஒருவருடைய மொழியின் அடிப்படையிலே, அவர்கள் உடுத்துகின்ற உடைகளின் அடிப்படையிலே, இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக ஒருவரை உயர்த்தியும் இன்னொருவரை தாழ்த்தியும் பார்க்கின்ற பேசுகின்ற ஒரு நடைமுறை இன்று உலகிலே நிறைய இருக்கிறது. இது மிக தவறானது. இதை குறித்து இதோ வில்லியம் பிளேக் என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி குறிப்பிடுகிறார். மை மதர் போர் மீ இன் த சதர்ன் வில்ட் அண்ட் ஐ ஆம் பிளாக் பட் மை சோல் இஸ் ஒயிட். அதாவது, என் அன்னை என்னை தெற்கு பாலைவனத்தில் பெற்றெடுத்தார், ஆகவே நான் கருப்பாக இருக்கின்றேன், ஆனால் என் ஆன்மா வெண்மையாகவே இருக்கிறது. உலகிலே மனிதர்களுடைய நிறத்தை பொறுத்து இவர்கள் கருப்பர்கள், இவர்கள் வெள்ளையர்கள் என்று சொல்லி வித்தியாசம் பார்ப்பது வரலாறு முழுவதும் பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக நாம் கண்டு அனுபவித்த ஒன்று. ஆனால் இதோ வில்லியம் பிளேக் அழகாக சொல்லுகிறார், உன்னுடைய நிறம் எப்படியோ இருக்கலாம், ஆனால் உனது ஆன்மா அப்படி என்றால் உனது மனித தன்மை அது வெண்மையாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த வாக்கியத்தை உணர்ந்து நம்மிடையே மொழி, இனம், மற்ற எந்த அடிப்படையிலும் மனிதர்களிடத்திலே நாம் பாகுபாடு காட்டாமல் எல்லாமே சிறந்தவர்கள், எல்லாருமே வெண்மையானவர்கள், எல்லாருமே வெண்மையான ஆன்மா கொண்டிருப்பவர்கள் என்று ஏற்று வாழ நாம் தயாரா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 16 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் முக்கிய ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
2: கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்துப் பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, இறைவனுக்கு நன்றி.
1: இறை வார்த்தை வாசிப்புக்குப் பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையைத் தொடங்கினார்.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மனித சமூகத்திற்கு 2 அத்தியாயத்தை அர்ப்பணிக்கும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு மனிதர்களுக்கு இடையிலான உறவுகள் பெருகி வருகிறது என்பது இன்றைய உலகின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் என்று எடுத்துரைக்கிறது. எனினும் இந்த யதார்த்தம் மனிதர்களின் சமூகத்தில் இன்னும் ஆழமாக நிறைவை பெற வேண்டும். அதற்கு அவர்களின் முழுமையான ஆன்மீக மாண்புக்கு ஒருவர் மற்றொருவர் காட்டும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையை செலுத்துதல் இன்றியமையாததாகும். இன்றைய காலத்தில் இந்த கருத்துக்கள் மேலும் அவசர தேவையாகியுள்ளன. ஒருபுறம் தொழில்நுட்ப வளர்ச்சி, வெகுஜன ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் ஆகியவற்றின் பரவல், செயற்கை நுண்ணறிவியின் பயன்பாட்டு அதிகரித்து வருதல் ஆகியவை புதிய வாய்ப்புகளை திறந்து தடைகளையும் தொலைவுகளையும் அகற்றி வருகின்றன. மறுபுறம் மனிதர்களுக்கு இடையிலான உறவுகள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மேலும் மேலும் மெய்நிகர் வடிவம் பெற்று வருகின்றன. மேலும் மனித மனசான்றுக்கு மட்டுமே ஊறிய முடிவுகளை அல்காரி தடங்களிடம் ஒப்படைப்பதற்கு நாம் பழகிவிடும் ஆபத்தும் உள்ளது. எனவே சமூக உறவுகள் உண்மையான ஆழத்தையும் தனிப்பட்ட பரிமாணத்தையும் கொண்டிருப்பதை உறுதி செய்வது கிறிஸ்தவ சமூக வழங்க விரும்பும் முக்கியமான பங்களிப்பாகும். கடவுளின் படைப்பு திட்டத்திலிருந்து வழிகாட்டுதலையும் வலிமையையும் பெறுமாறு திருச்சங்கம் நம்மை அழைக்கிறது. கடவுள் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே குடும்பமாக இருந்து ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக நடத்த வேண்டும் என்று விரும்பினார். எனவே இறைவனையும் அயலானையும் அன்பு செய்வதே முதல் மற்றும் மிகப்பெரிய கட்டளையாகும். இந்த கட்டளை கிறிஸ்துவில் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மனிதனின் நிறைவுக்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக கருதுவதோ அல்லது ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரித்துப் பார்ப்பதோ அவற்றின் நோக்கத்தையே சிதைத்துவிடும். அண்மைக்கால வரலாறு உட்பட வரலாறே இதனை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே 2 வத்திக்கான் திருச்சங்க தந்தையர்களுடன் இணைந்து நாம் ஒருபோதும் சோர்வின்றி மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். மனிதர் தனது இயல்பின்படி சமூக வாழ்வை தவிர்க்க முடியாதவர். எனவே அனைத்து சமூக அமைப்புகளும் மனிதரே தொடக்கமாகவும் மையமாகவும் இறுதி நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இந்த கண்ணோட்டத்தில் உலகிலுள்ள மனிதர்கள் மற்றும் மக்களினங்களின் வேறுபாடுகளை ஆபத்தாகவோ அச்சுறுத்தலாகவோ கருதக்கூடாது என்று மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் கூறுகிறது. மாறாக அவை ஒருவர் மற்றவரை வளப்படுத்துவதற்கும் வளர்ச்சி அடைவதற்குமான வாய்ப்புகளாக கருதப்பட வேண்டும். சில நேரங்களில் வன்முறையாக மாறும் எதிர்ப்பு மனப்பான்மை பாவத்தின் வலிமையின் விளைவாகும். அது அனைத்து நிலைகளிலும் மனிதர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் பாதித்து அழிவையும் மரணத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே மனித உடலின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு இடையே காணப்படுவது போல ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் பராமரித்தல் ஆகிய பண்புகளுக்கு நாம் மேலும் மேலும் நம்மை திறந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இந்த ஆவணம் பொதுநலம் என்பதற்கும் சுருக்கமான விளக்கத்தை வழங்குகிறது. சமூக வாழ்வின் அத்தகைய நிலைமைகளின் தொகுப்பே பொதுநலம். அவை தனி நபர்களும் குழுக்களும் தங்களது நிறைவை மேலும் முழுமையாகவும் விரைவாகவும் அடைய உதவுகின்றன என்று அது நினைவூட்டுகிறது. அதே வேளையில் மக்களினங்களுக்கு இடையிலான ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும் நிலையை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு குழுவும் பிற குழுக்களின் தேவைகளையும் நியாயமான எதிர்பார்ப்புகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குடும்பத்தின் பொது நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் திருச்சங்க தந்தையர்கள் மிகவும் அவசரமான நடைமுறை விளைவுகள் சிலவற்றையும் சுட்டிக்காட்டுகின்றனர். முதலாவதாக, மனித மாண்புக்கு மரியாதை அளிப்பதாகும். இவ்வாறு கூறுகிறது: வாழ்வுக்கு எதிரான அனைத்தும் எந்தவொரு வகையான கொலையும் இனப்படுகொலையும் கருக்கலைப்பும் கருணைக்கொலையும் தன்னார்வ தற்கொலையும் மனிதரின் உடல் மற்றும் மன ஒருமைப்பாட்டை மீறுகின்றன. அனைத்தும் உடல் உறுப்புகளை சிதைத்தல், உடலுக்கும் மனதிற்கும் அளிக்கப்படும் சித்திரவதைகள், உளவியல் ரீதியான கட்டாயப்படுத்தல்கள், மனித மாண்பை அவமதிக்கும் அனைத்தும் மனிதாபிமானமற்ற வாழ்க்கை நிலைமைகள், தன்னிச்சையான சிறைவாசம், நாடு கடத்தல், அடிமைதனம், விபச்சாரம், பெண்கள் மற்றும் இளைஞர்களை விற்பனை செய்தல், மேலும் தொழிலாளர்கள் சுதந்திரமான மற்றும் பொறுப்புள்ள மனிதர்களாக அல்லாமல் வெறும் லாபம் ஈட்டும் கருவிகளாக நடத்தப்படும் இழிவான பணிச்சூழல்கள், இவை அனைத்தும் இது போன்ற பிற செயல்களும் நிச்சயமாக வெக்கக்கேடானவையாகும். இரண்டாவதாக, நமக்கு எதிராக இருப்பவர்களிடமும் நம்மிடம் மாறுபட்ட சிந்தனை மற்றும் செயல்பாட்டு முறைகளை கொண்டவர்களிடமும் மரியாதையும் அன்பும் காட்ட வேண்டும். மூன்றாவதாக, அனைத்து மனிதர்களும் அடிப்படையில் சமமானவர்கள் என்ற உண்மை சமூக நீதியை வலியுறுத்துகிறது. ஆவணம் கூறுகிறது: பாலினம், இனம், நிறம், சமூக நிலை, மொழி அல்லது சமயம் ஆகியவற்றின் அடிப்படையில் சமூக அல்லது பண்பாட்டு தளங்களில் மனிதரின் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக செய்யப்படும் எந்தவொரு பாகுபாடும் கடந்து செல்லப்பட்டு முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். ஏனெனில் அது இறை திட்டத்திற்கு எதிரானதாகும். இறுதியாக, தனி மனிதவாத மனப்பான்மையை கடந்து பொறுப்புடனும் பங்கேற்புடனும் செயல்படுமாறு திருச்சங்க தந்தையர்கள் நம்மை அழைக்கின்றனர். அன்பான சகோதர சகோதரிகளே, மனித குலத்தை மனிதர்களின் சமூகமாக காணும் இந்த கண்ணோட்டம் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் நமக்கு விட்டுச் சென்ற விலைமதிப்பற்ற மரபாகும். மனித மாண்பு, சமூக நீதி, பொதுநலத்தை உருவாக்குவதில் சுதந்திரமான பங்கேற்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இன்றைய சமூகம் மற்றும் அரசியல் திட்டங்களை பொறுப்புடன் மதிப்பீடு செய்வதற்கான தனிப்பட்ட மற்றும் சமூக பகுத்தறிதலை மேற்கொள்ள இது நம் அனைவருக்கும் உதவுகிறது. ஏனெனில் மனித குலத்தின் எதிர்காலம் ஒவ்வொருவரும் இறைவனுடன் சகோதர சகோதரிகளுடனும் இணைந்து மேலும் மனித நேயமிக்க உலகை கட்டியெழுப்புவதில் காட்டும் அர்ப்பணிப்பை பொறுத்தே அமைகிறது. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
3: செய்திகள்.
4: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் எழுதிய அருளின் கீழ் சுதந்திரம் என்னை உருவாக்கிய ஆன்மீக மரபை பற்றிய சிந்தனைகள் என்ற நூலின் ஆங்கில பதிப்பு செப்டம்பர் 15 நாள் அமெரிக்கா, ஐக்கிய இராச்சியம், ஆஸ்திரேலியா மற்றும் காமன்வெல்த் நாடுகளில் வெளியிடப்பட்டது. திருத்தந்தை அவர்கள் புனித அகுஸ்தினார் துறவர சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் வழங்கிய மறையுரைகள், உரைகள் மற்றும் தனிப்பட்ட எழுத்துக்களை இந்நூல் ஒருங்கிணைக்கிறது. தனது ஆன்மீக வாழ்விலும் உலகை பற்றிய தமது பார்வையிலும் புனித அகுஸ்தினார் தமது ஆன்மீக தந்தை என திருத்தந்தை குறிப்பிடுபவர் எவ்வாறு தாக்கம் செலுத்தினார் என்பதையும் இந்நூல் வெளிப்படுத்துகிறது. அமெரிக்காவில் இமேஜ் புக்ஸ் நிறுவனமும், ஐக்கிய இராச்சியம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் நிறுவனமும் இந்நூலை வெளியிட்டுள்ளன. திருத்தந்தை அவர்கள் புனித அகுஸ்தினாரின் துறவர சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தையும் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தையும் ஆவார். செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிந்தைய சூழல், அரசியல் சித்தாந்தங்கள், வறுமை மற்றும் மனித உரிமைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்த அவரது சிந்தனைகளையும் இந்நூல் கொண்டுள்ளது. சமூகம், ஒருமைப்பாடு மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கான சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட வாழ்வு பார்வையையும் இது எடுத்துரைக்கிறது. இந்நூலின் மூல இத்தாலிய பதிப்பு லிபேரி சோட்டா லா கிராசியா என்ற தலைப்பில் திருப்பீட வெளியீட்டு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது.
5: அணுசக்தி தொழில்நுட்பத்தை பொறுப்புடனும் அமைதியான நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததுடன், அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகள் அணு ஆயுதங்களை பெறுவதில்லை என்ற தங்களது உறுதிப்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலக்கர் அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 15 செவ்வாயன்று வியன்னாவில் இடம்பெற்ற அனைத்துலக அணுசக்தி முகமையின் 70வது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய பேராயர் காலக்கர் அவர்கள், திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அணுசக்தி தொழில்நுட்பம் அமைதிக்கும் முழுமையான மனித வளர்ச்சிக்கும் பயன்படுவதை உறுதி செய்வதில் திருப்பிடம் நீண்ட காலமாக கொண்டுள்ள உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை நாடுகள் பயன்படுத்துவதற்கு உதவுவதில், குறிப்பாக அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்வதிலும், நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் அனைத்துலக அணுசக்தி முகமை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய நன்மைகள் அனைவருக்கும் நியாயமான முறையில் கிடைக்க வேண்டுமென்றும், அவை பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் இணைந்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செர்னோபில் அணு உலை விபத்தின் 40வது நினைவை குறிப்பிட்ட பேராயர் காலக்கர் அவர்கள், குறிப்பாக ஆயுத மோதல்கள் நடைபெறும் காலங்களில் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுவாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்.
4: அக்குயிலியா முதும்பெரும் மறைமாவட்டத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடைக்கால விவிலியம் புதிய உயர்தர நகல் பதிப்பாக தயாரிக்கப்பட்டு வத்திக்கானில் வெளியிடப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்டுள்ள 5 தொகுதிகளில் 1வது தொகுதி வத்திக்கான் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள புனித 4 பயஸ் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் திருப்பீட அறிவியல் கழகம் மற்றும் திருப்பீட சமூக அறிவியல் கழகத்திடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. ஸ்கிரிப்டோரியம் போரோ யுலியன்சே அறக்கட்டளையின் முன்னெடுப்பில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தின் கீழ் 2031 ஆண்டுக்குள் 5 தொகுதிகளையும் மறுபதிப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. குரிசியா பேராலயத்தின் கருவூலத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் மூல கையெழுத்து பிரதி 12வது மற்றும் 13வது நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கோதி எழுத்து முறையில் எழுதப்பட்டது. பின்னர் 14வது நூற்றாண்டைச் சேர்ந்த குறிப்புகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. அக்குயிலியாவின் சமய, இலக்கிய மற்றும் பண்பாட்டு மரபுக்கான முக்கியமான சான்றாக இக்கையெழுத்து பிரதி விளங்குகிறது. இந்த நகல் பதிப்பை உருவாக்குவதில் நவீன இலக்குமுறை தொழில்நுட்பமும் பாரம்பரிய கைவினை திறனும் இணைக்கப்பட்டுள்ளன. கையெழுத்து பிரதி மிக உயர்ந்த தெளிவு திறனில் இலக்கமயமாக்கப்பட்டதுடன் அதன் தோற்றத்தையும் இயற்பியல் தன்மைகளையும் மீண்டும் உருவாக்க வரலாற்று காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், மைகள் மற்றும் வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட தோல் மற்றும் கைவினை முறையில் தயாரிக்கப்பட்ட உலோகப் பொருட்களை பயன்படுத்தி தொகுதிகள் கையால் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளன. இலக்கமுறை மறுகட்டமைப்பின் மூலம் இக்கையெழுத்து பிரதியின் வழக்கத்திற்கு மாறான கட்டமைப்பு மற்றும் அதன் சாத்தியமான தோற்றம் குறித்த புதிய ஆய்வு கேள்விகளும் எழுந்துள்ளன.
5: இளைஞர்கள் மீண்டும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் கண்டறிய திரு அவை உதவ வேண்டும் என்று பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் கெவின் ஜோசப் ஃபரில் அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 14 திங்களன்று 2027 சியோல் உலக இளையோர் நாள் விழாவிற்கான 2வது தயாரிப்பு கூட்டத்தின் தொடக்க திருப்பலை நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறிய கர்தினால் ஃபரில் அவர்கள், இன்றைய காலத்தில் பல இளைஞர்கள் குழப்பம், வெறுமை, துயரம், மனசோர்வு மற்றும் நம்பிக்கையின்மை போன்றவற்றை எதிர்கொள்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதார வளங்கள், மனித உத்திகள் அல்லது தொழில்நுட்பத்தின் மூலம் மீட்பு கிடைப்பதில்லை என்றும், மாறாக கிறிஸ்துவை நோக்கி திரும்பி இறைவனின் மன்னிப்பு, அன்பு மற்றும் வாழ்வை ஏற்றுக்கொள்வதன் மூலமே மீட்பு கிடைக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் சிலுவை என்பது இறைவனுக்கும் மனிதகுலத்திற்கும் இடையே ஒப்புரவை ஏற்படுத்தும் அடையாளமாகவும், மன்னிப்பு மற்றும் சகோதரத்துவத்தில் அனைவரையும் அரவணைக்கும் அடையாளமாகவும் உள்ளது என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் ஃபரில் அவர்கள், கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் வழியாக பிரிவுகள், பாரபட்சங்கள் மற்றும் பகைமை ஆகியவற்றை வெல்ல முடியும் என்பதை உலக இளையோர் நாள் விழா எடுத்துக்காட்டுகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுமாறு இளைஞர்களை ஊக்குவித்த கர்தினால் ஃபரில் அவர்கள், ஒரே ஓர் இளைஞரிடமாவது நம்பிக்கையை மீண்டும் எழுப்புவது ஒட்டுமொத்த மனிதகுலமும் ஒருபடி முன்னேறுவதற்கு உதவும் என்று வலியுறுத்தினார்.
6: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.